சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பரம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் வாலட்டி வெங்கடேஸ்வர்லு அவர்கள்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். த டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 67. Thank you.

சகோதரஹ அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி. நம்மளுடைய ஸ்வஸ்வரூபத்தில் போதத்தில் இதொன்னும் இல்ல. பிதா நைவமே நைவ மாதா, எந்தொண்டில்ல ந ஜன்மா, ஞா ஜனிச்சிட்டே இல்லல்லோ. அதுகொண்டான குட்டிகள் சோதிக்கிறதே, ஞா ஜனிக்கிறதுக்கு முன்பு எவ்வளோ உண்டாயிருந்து அம்மையுட, அப்ப எப்பழும் ஞானும் உண்டுன்னு பாவம் அவருடைய உள்ளிலுண்டே, அது முன்பு எவ்வளோ உண்டு. அப்போ ஞான் இல்ல நீ உண்டாயிருந்தா அவருக்கு அவருடைய அந்தராத்மா ஸ்வீகரிக்கல. ஞான் இல்லாத ஒரு ஸ்திதியோ எப்பழும் உண்டு என்ன அனுபவப்படுறது எங்கே இல்லாதாய்ட்டு தீரும். உண்டுன்னு எக்ஸிஸ்டன்ஸ் நோன் எக்ஸிஸ்டன்ட் ஆகுவோம், சத்த அசத்தாயிட்டு மாறுவோம். நாசதோ வித்யதே பாவஹா ந அபாவோ வித்யதே சதா. ஞான் உண்டு என்ன அனுபவம் உண்டல்லோ. அப்ப அது எவட ஜன்மம், சரீரம் ஜனிச்சு. சரீரம் கர்ப்பபாத்திரத்தில் ரெண்டு மூணு மாசம் கழிஞ்சிட்டு ஜனிக்கிறது சரீரம். ஆதம் ചെറിയ ஒரு கலலம் து ஏகராத்திரேண பஞ்சராத்திரேண புத்புதம் தசாஹேன து கர்க்கந்தும் பாகவதம் பண்ணு. பதுக்க பதுக்க பதுக்கே ஒரு பொட்டாய் வளர்ந்து ஒரு குமிழி குமிழியாய்ட்டு ஒரு குமிழையாய்ட்டு வளர்ந்து ஒரு பந்து போல வளர்ந்து பதுக்க பதுக்க தல கைய கால ஓரோன்னாய் வந்து வந்து வந்து வந்து வந்து அல்பம் காமன் சென்ஸ் உண்டி ஆலோசிச்சா மனசில் ஞான் இங்கேயொக்கே உண்டாவோ. ஞான் என்ன அனுபவம் அல்ப அல்பாய்ட் ஆர்க்கெங்கிலும் எவடையெங்கிலும் அதில் கலகள் தோணுண்டோ. ஞான் இத்திரி இத்திரி ஆயிட்டுண்டாவோ. ஞான் எப்போழும் உள்ள பூர்ணவஸ்து எந்தச் சுற்றும் ஈ கையும் காலும் தலையும் மனசும் ஹார்ட்டும் ப்ளட் வெசல்ஸும் நாடிகளும் ஞரம்புகளும் ஒக்கே ஒன்று ஒட்டிச்சேர்ந்து அத்தையும். பசே அது என்ன ஸ்பர்சிச்சிட்டே இல்ல. அது எங்கே இன்டகிரேட்டட் ஆயோ அங்கே டிஸ்இன்டகிரேட்டட் ஆகும். எங்கே சேர்ந்தோ அங்கே பெரிஞ்சு போகும். ஈ சரீரம் ஞானாணு கருதியதோடு கூட சரீரத்தின பந்துக்கள் சரீரத்தின கூட்டுகாரு குரு சிஷ்யன் எல்லாம் வந்து தத்துவோபதேசம் சரிக்கு பாலிச்சால் குரு சிஷ்யன் போலும் போய் போகும். கண்ணுடைய வள்ளலார் ஆ ஒழுவிலொடுக்கத்தில் அது பயணம் சிஷ்யனை உபதேசிச்சு. குரு உபதேசிச்சு கழிஞ்சு சிஷ்யன் சோதிச்சு ஞான் அங்கே எந்த நஷ்கிருதி செய்யும் எந்த திச்சு தரும். குரு பண்ணு திரிஞ்சு நோக்காது நடக்க, அதுதான் ஏற்றவும் வலிய நஷ்கிருதி. இவட நின்ட்டு குரு சேவை செய்யாம பூஜிச்சு நிற்காது திரிஞ்சு நோக்காது நடக்கும். வச்சால் ஆதம் போலும் அங்கீகரிக்க பாடில்ல. ஆதம் அங்கீகரிச்சால் போலும் துக்கிக்கேண்டி வரும். அப்போ ந பந்துர் ந மித்ரம் குரு நைவ சிஷ்யா சிதானந்த ரூப சிவோஹம் சிவோஹம். பூர்ணமாய போதவஸ்துவான ஞான் சிதானந்த ரூபமாய சிவமான பிரஜையான ஆத்மாவான. அது ஜன மரணங்கள் இல்ல, சுகதுக்காதிகள் இல்ல, கர்மம் அகர்மம் சோகம் மோகம் அஜானம் இது ஒன்னும் தன்னே ஸ்வஸ்வரூபத்தினே ஸ்பர்சிக்கல. എന്റെ സ്വസ്വരൂപത്തിനെ സ്പർശിക്കണില്ല എന്ന് പറയുമ്പോൾ ഞാൻ കാണുന്നവരിലും വാസ്തവത്തിൽ ഇതൊന്നും ഇല്ല എന്ന് കാണുകയാണെങ്കിൽ എല്ലാവരിലും ഭഗവാനെ കാണൽ എന്താണെന്ന് നമുക്ക് മനസ്സിലാവും. എല്ലാവരിലും പുറമേക്ക് രാഗം ദ്വേഷം ഈ ദോഷങ്ങളൊക്കെ കാണുകയാണെങ്കിലും ഈ ദോഷമൊന്നും വാസ്തവമല്ല എന്ന് കണ്ട് ഓരോരുത്തരെയും നമുക്ക് ചിദാനന്ദ രൂപ വസ്തുവായി കാണാമെങ്കിൽ അവരെയൊക്കെ ഭഗവാനായി കാണുന്നത് എങ്ങനെ എന്ന് നമുക്ക് മനസ്സിലാവും. അത് ലോകത്തില് ഭഗവത് സ്വരൂപമായി എല്ലാവരെയും കാണുന്ന ഭക്തി. സർവഭൂതേഷു എഫ് പശ്യേത് ഭഗവത് ഭാവം. എങ്ങനെ കാണും പലരും ചോദിക്കും, എങ്ങനെ കാണും? അവരെ കണ്ട ഉടനെ അവര് കള്ളന്മാരാണ്, അവര് ചതിയന്മാരാണ്, അവര് ദേഷ്യമുള്ള ആളാണ്, അസൂയുള്ള ആളാണ്, ഇങ്ങനെയല്ലാതെ നമുക്ക് തോന്നണില്ല. കാരണം നമ്മളെ ദൃഷ്ടിയെ കുറ്റം പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ല, പുറമേക്ക് കാണുന്നത് അതാണ്. പക്ഷേ അവരിലെ കള്ളത്തരവും അവരിലെ ചതിയും അവരിലെ ദ്വേഷവും കാണുന്നത് കൊണ്ട് അവർക്ക് ഒരു കുഴപ്പമില്ല. നമ്മൾക്ക് അവരെ കാണുമ്പോ ആത്മദർശനം ആത്മദർശനം ഉണ്ടാവുമ്പോ ഉള്ള ആനന്ദം നമുക്ക് നഷ്ടമാവും. നമുക്ക് നഷ്ടമാവും, വേറെ ആർക്ക് നഷ്ടം? വേറെ ആർക്ക് നഷ്ടമൊന്നുമില്ല. അന്ന് പറഞ്ഞ പോലെ സുബ്രഹ്മണ്യ

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Shastrarambhe Shishtachara Pariparanartham Mangalacharanam Tu Varnadhvani Matrena Kalpyate.
3: Ipo oru kelvi, edho irukkattum. எப்படியாவது அன்வயம் பண்ணிதான் ஆகணும். இல்லைனால் இப்போ சாஸ்திராரம்பத்தில் ஒரு மங்களம் பண்ணணும் இல்லையா? சூத்திரகாரருடைய மங்களம் எங்கே போச்சு? சூத்திரகாரர் பாஷ்யகாரர் மங்களம் பண்ணியிருக்கார். ஸ்தோத்திரம் பத்தியம் கிருதம் அஸ்தி பாஷ்யகாரேன, சூத்திரகாரேன மங்களம் குத்திர கிருதம். அப்ப சூத்திரகாரருடைய ஒரு மங்களம் இருக்கணும் இல்லையா? அந்த மங்களம் தான் அதசப்தம். அதசப்தசிய மங்களார்த்தகத்துவம் எது ந உச்சியேத தரி சூத்திரகாரேன மங்களம் நைவ கிருதம் இது சாத். சூத்திரகாரர் மங்களமே பண்ணலேன்னு வரும். அத்த கிம் கர்த்தவியம் இத்துக்தே அதசப்தஸ்ய கதஞ்சித் மங்களார்த்தகத்வம் வக்தவ்யமேவ இதி கஷ்டித் பூர்வபக்ஷி பிருச்சதி. தம் பிரதி தஸ்ய கிருதே சமாதானம் தீயதே. கிம் பண்ணணும் இல்லையா? சாஸ்திர ஆரம்பே சிஷ்டாச்சார பரிபாலனார்த்தம் மங்களம் கர்த்தவியம் சூத்திரகாரேண.
2: வர்ணத்வனி மாத்திரேன
3: மங்களாச்சரணம் தூ சூத்திரகாரேண கிருதம் வா இத்துக்தே கிருதம் கதம் கிருதம் வர்ணத்வனி மாத்திரேண கல்பியதே. என்ன சமாதானம் வந்தது? சூத்திரகாரர் எப்படி மங்களம் பண்ணினார் கேட்டா அதான்னு சொல்லிட்டு தான் மங்களம் பண்ணினார், சந்தேகமே இல்லை. ஆனால் அதசப்தஸ்ய உச்சாரண மாத்திரேன மங்களம் சித்தியதி யதா சங்கத்வனிஹி மங்களம் கரோதி இது. தத்ர சத்கர்மணஹ ஆரம்ப காலே கஷ்டித் சங்கத்வனிம் கரோதி இது மன்யதா. சங்கத்வனி கண்டாநாதா ஏதத் சர்வம் மங்களம் மங்களார்த்தமேவ கிரியதே. அந்த சப்தஸ்ய வாச்சியார்த்தா மங்களம் வா? ஏதாவதா தஸ்ய சப்தஸ்ய கோபி வாச்சியார்த்தா அஸ்தி வா? நாஸ்தி. சப்தஸ்ய கோபி அர்த்தோ நாஸ்தி. தஸ்ய அர்த்தம் வினாபி சப்தத்வனி மாத்திரேன மங்களம் சித்தியதி கலு. மங்கள ரூபம் பிரயோஜனம் சித்தியதி. மங்கள ரூபம் பிரயோஜனம் சித்தியதி தத்வதேவ அத்ராபி அதசப்தஸ்ய உச்சாரண மாத்திரேன மங்களம் சித்தம். தஸ்ய வாச்யார்த்தஸ்து அன்யோ போது. சங்கத்வனேஹே கோபி வாச்யார்த்தோ நாஸ்தி. அதசப்தஸ்ய து வாச்யார்த்தா வாக்யார்த்தே அன்வய யோக்யா வாச்யார்த்தா அன்யா போது. அர்த்தம் ஆயிட்டா? அதான்னு சொன்னாலே போறும் மங்கள காரியம் ஜாதம். மங்களம் மங்கள சித்தியர்த்தம் அதா இது உச்சதே சத் பர்யாப்தம். மங்களம் ஜாதம் வாக்கிய அன்வய யோகியா அர்த்தா மங்களம் இது அதசப்தஸ்ய வாச்யார்த்தா மங்களம் நான். அதசப்தஸ்ய கதனேன மங்கள ரூபம் பிரயோஜனம் பவதி. பிரயோஜனம் வேறே அர்த்தம் வேறே வாச்யார்த்தம் வேறே. தரி வாச்யார்த்தகா ஆனந்தர்யமேவ ஏவஞ்ச ஆனந்தர்ய ரூபம் வாச்யார்த்தமாதாய இவ அதசப்தம். அதசப்தஸ்ய வாக்கியே பிரயோக வாக்கிய கடகதையா தஸ்ய பிரயோகஸ்து ஆனந்தர்யார்த்தாபிதானத்வாரா இவ தஸ்ய து உச்சாரண மாத்திரேன மங்களம் பவதி இது வக்தவ்யம். வர்ணத்வனி மாத்திரேன கல்பியதே அதா இது வர்ணத்வனி தாவதா மங்களம் சித்தம் பர்யாப்தம். சூத்திரகாரஸ்ய விக்னோ நாஸ்தி சேதபி சிஷ்டாச்சார பரிபாலனார்த்தம் கர்த்தவ்யமேவ ஏ ஸ்ரோத்ருணாம் விக்ன நிவர்த்தியர்த்தம் அப்படி கிரியதே மங்களம். சூத்திரகாரஸ்ய விக்னோ நாஸ்தி அஸ்மாகம் வர்த்ததே விக்னஹ அதா ஸ்ரோதாரோபி ஏவம் ஏதத் ஸ்லோகம் படித்வா ததீயம் விக்னம் நாசயேயுஹ இத்யபி புத்யா குர்வந்தி கலு தத் கர்த்தவ்யமேவ.
4: ஓங்காரஹ
3: ஓம் இது நோக்தம் கலு. ஓம் இது நோக்தம் சூத்திரகாரேண நோக்தம் மாத்வ சம்பிரதாயே அஸ்தி ததா ஓம் இது படந்தி தத் ஸ்வகீயம் யோஜ்யதே சூத்திரகாரேண நோக்தம் அதா ஓம் இது சூத்திர கடகம் நாஸ்தி வா ஆதரேண தே படந்தி படந்து விரோதோ நாஸ்தி தாவதேவ.
2: தத்ராபி ஓம் இதி சப்த பிரயோகஸ்ய ஆவசியகதா தேஷாம் நாஸ்தி இதி உக்தம் சக்யதே கிள வர்ணத்வனி மாத்ரேன.
3: தத்ர மகான் விசாரஹ அஸ்தி ஓம் ஓம் இதி பூர்வம் உத்தரஞ்ச யோஜயித்வைவ படனீயம் இதி தேஷாம் ஆக்ரஹ த்ருஷ்யதே தத்தே சமர்த்தயிதம் பஹு யத்னம் குர்வந்தி தத்ர பிரமாணம் நாஸ்தி இதி அன்யே வதந்தி இத்யாதி கோலாஹலஹ தத்ர அஸ்தி அன்யத்ர ததா நியமோ நாஸ்தி. ஓம் இதி கச்சித் ஆதரேண படதி சேத் படது விரோதோ நாஸ்தி தாவதேவ. ஓம் இது யோஜனம் வினா ந படனீயம் இது அந்யத்ர அந்யேஷு சம்பிரதாயேஷு குத்ராபி ந த்ருஷ்யதே
2: நச்சாயம் பக்ஷாந்தர பரிக்ரஹார்த்தஹ பூர்வம் ஏகஸ்ய அனுக்ததயா தத் பிரசங்க அபாவா.
3: இன்னொரு பக்ஷாந்தர பரிக்ரஹார்த்தஹ அத சப்தஹ அதுவும் சில இடத்துல பார்க்க முடியும். ததபி அத்த நாஸ்தி இது பக்ஷாந்தர பரிக்ரஹார்த்தம் இத்தியுக்தே கஷ்டன விசாரஹ ஆரம்பியதே இது மன்யதாம் சப்தஹ நித்யோ வா நவா இது விசாரஹ ஆரம்பியதே தத்ர நித்யஹ இது பக்ஷே ஏதே தோஷாஹ இது பிரதிபாத்ய அத அநித்யஹ ஏவம் கிரந்தேஷு லிக்யதே கலு அதச யதி அநித்யஹ அத்ர அத சப்தஸ்ய கோர்த்த இத்யுக்தே பக்ஷாந்தர பரிக்ரஹ பூர்வம் ஏகம் பக்ஷம் உக்த்வா தத்ர விசாரம் பரிசமாப்ய யதா பக்ஷாந்தரம் ஆரம்பியதே ததானீம் அத இதி ஸ்தாபயந்தி பிராயண உத இதி ஸ்தானேபி அத இதி வதந்தி சஹ தஸ்மின் அர்த்தே அத்ர அத சப்தஹ இதி இதி வக்தும் சக்யதே வா ந சக்யதே. பூர்வம் கோபி பக்ஷாந்தரம் கோபி விசாரஹ ஆரப்தஹ இதி நாஸ்தி தஸ்மாத் சோபி அர்த்தஹ அத்ர ந சங்கச்சதே நிர்த்ரா.
2: நச்சாயம் பக்ஷாந்தர பரிக்ரஹார்த்தஹ பூர்வம் ஏகஸ்ய அனுக்ததயா தத் பிரசங்க அபாவாத்
3: ஏகஹ பக்ஷஹ பூர்வம் உக்தஸ்சேத் பக்ஷாந்தரம் கிரஹீதும் அத சப்தஹ பிரயோக்தும் சக்யதே இதானி ஏகஸ்யாபி அனுக்ததயா தஸ்ய பிரசங்க ஏவ ந பவதி தத் பிரசங்க அசம்பவாத்.
2: நவ போஜன போஜன கமனாதிவத் அநியதம் யத் கிஞ்சித் பூர்வ விருத்திம் அபேக்ஷ்ய பூர்வ விருத்தம் அபேக்ஷ்ய அயம் அத சப்த பிரயோகஹ
3: ஏவஞ்ச கிஞ்சாதம் இத்யுக்தே ஏதாவதா விசாரேண ஆரம்பார்த்தகத்வம் ந கடதே மங்கள அர்த்தகத்வம் நடதே மங்களம் மங்களம் தூ வாச்சியார்த்தோ ந மங்கள பிரயோஜனகம் பவதி மங்களம் வாச்சியார்த்தா இது நாஸ்தி நாஸ்தி நாஸ்தி. அனந்தரம் பக்ஷாந்தர பரிக்ரஹார்த்தஹ அத சப்தஹ இத்யபி ந தர்ஹி ஆனந்தர்யார்த்தகஹ ஏவ இதி நிர்ணயம் அஸ்து தர்ஹி ஆனந்தர்ய பிரதியோகி கஹ கஸ்மாத் அனந்தரம் கஸ்மாத் அனந்தரம் யஸ்மாத் கஸ்மாச்சித் அனந்தரம் இதி பவதி வா ந தர்ஹி வ்யர்த்தம் பவதி தத் லிகதி பஷ்யது ந ச பட்டது
2: நவ
3: பூர்வவத்தம் அபேட்சிய
2: நியத சாமக்ரி பூதஸ்ய கஸ்யசித் அத்ர விவக்ஷிதத்வா
3: நியத சாமக்ரி பூதஸ்ய நியதமான ஏதோ ஒன்று இருக்கணும் சாமக்ரி பூதமா இருக்கணும் சாமக்ரினா என்ன சாமக்ரி இது சப்தஸ்ய அர்த்தக
2: காரியோத்பாதனம் சாதன உற்பத்தி
3: காரண சமூக சாமக்ரி சமக்ரதா சமக்ரம் ந கம்ப்ளீட் அர்த்தத்தில் சொல்றது இல்லையா சமக்ரதா. இப்போ கடம் பிரதி அநேகானி காரணானி சர்வேஷாம் சமுதாய அபேட்சதே கலு ததா ஏவ கடநிஷ்பத்தி யத்கிஞ்சித் தண்டோ வர்த்ததே சக்கரம் வர்த்ததே கடவு ந பவதி சர்வேஷாம் சமூக அபேக்ஷதே தர்ஹி அத்ர ததேவ நியதம் யதி சாமக்ரி பவதி தர்ஹி அக்ரே காரியம் பவிஷ்யதி யத்கிஞ்சித் ஏகம் காரணம் அஸ்தி இது கிருத்வா காரியம் ந பவதி கிந்து காரண காரணானாம் சாமக்ரி காரண சாமக்ரி இதி வதாம காரண காரணானாம் சமக்ரத எத்ர எத்ர காரணம் தத்ர காரியம் அவ்யோஹிதோத்ரக்ஷணே காரியம் இது வக்தும் ந சக்யதே பரந்து எத்ர காரண சாமக்ரி அவ்யோஹிதோத்ரக்ஷணே காரியம் பவதி இதி வியாப்திரஸ்தி காரண சாமக்ரியாக காரியவியாபியத்துவ நியமாத் இது லிகந்தி ஏகைகம் காரணம் காரணம் காரியவியாபியம் தான் ஏதோ ஒரு காரணம் இருந்ததுனால காரியம் வராது காரண சாமக்ரி அஸ்தி வா தரி அவசியம் காரியம் பவிஷ்யதி தஸ்மாத் தன் நியதம் அந்த சாமக்ரி இருக்கணும் அந்த சாமக்ரி அத்ர விவக்ஷிதா காரண சாமக்ரி கஸ்யா கிம் பிரதி பிரம்ம விசாரம் பிரதி பிரம்ம ஜிஜ்ஞாசாம் பிரதி அவசியம் அபேட்சிதா யா காரண சாமக்ரி சா அத்ர விவக்ஷிதா
2: யஸ்மின்
3: சாதனம் ஃபலபோக்திருத்வ சமான அதிகரண கர்த்ருத்வம் அதிகாரஹ இதி மீமாம்சகா. கர்த்திருவம் அஸ்தி இது கிருத்த அதிகாரோ வர்த்ததே ஜனா. யாரு வேணா பண்ணலாம், ஆனா பண்றதா இருந்தா பலம் கிடைக்கணுமே. பலம் கிடைக்கும்படியா பண்றதுக்கு இருக்கு தேவையான சாமர்த்தியம், அதுக்கு அதிகாரம்னு பேர். அவனுக்கு அந்த தர்க்க சாஸ்திரத்துல அதிகாரம் இல்ல. சொன்னா என்ன அர்த்தம்? படிக்க கூடாதுன்னு அர்த்தமா? படிக்கலாம், அந்த அளவுக்கு வராதுன்னு அர்த்தம். மேலக்கு வரணுமே, புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு, அதிகாரம் இல்லன்னு சொல்லுவார் இல்லையா? என்ன அர்த்தம்? கர்த்தும் சக்கியதேஜினா, கர்த்தும் சக்கியதேஜினா, பலம் அபேட்சதே கழு, பலம் யதா சியா ததா கர்த்தவியம். தரி யாதிருஷ விசேஷண விசிஷ்டேன யஸ்மின் கிரியதே யஸ்மின் கிரியமானே தஸ்ய பலம் பவதி தஸ்ய தத்ர அதிகாரம் இது. இப்போ அக்னிஹோத்திரம் இருக்கு, அக்னிஹோத்திரம் கதம் கர்த்தவியம் இது தத்ர திருஷ்ட்வா கஷ்டித் ஏவம் ஏவமேவ கரோதி சேத் பலம் நபவதி தத்ர பிரதமதா ஆதானம் கர்த்தவியம். விவாஹம் கிருத்வா அக்னியாதானம் கிருத்வா அனந்தரம் தத் கிரியதே சேதேவ தத் பலம் பவதி. அன்யதா தத் நாடகவத் கர்த்தும் சக்யதே கலு, கர்த்துமேவ ந சக்யதே வா?
2: கர்த்தும் சக்யதே வியாபாரம்
3: ஏவம் கர்த்தும் சக்யதே தத் பலம் நபவதி. தரி கர்த்தும் சக்யதே இத்யேதாவத அதிகாரோ வர்த்ததே ஜனா ஃபலபோக்திருத்வ சமானாதிகரண கர்த்தத்வம். கர்த்திருவம் அஸ்தி மம ஃபலபோக்திருவம் அப்படி பவேத் தா ஃபலபோக்திருவ சமானாதிகரணம் கர்த்தத்வம். அர்த்தம் புரியுறது இல்லையா? இதான் மீமாம்சகர் சொல்ற லட்சணம், அது சரியான லட்சணம். ஃபலபோக்திருவ சமானாதிகரண கர்த்தத்வம் அதிகார. தரிஹி அது சாஸ்திரம் தான் சொல்லணும். இப்போ எத்தனையோ கர்மாக்கள் நம்ம பண்றது, இந்த கர்மா யாரு பண்ணணும், இப்பேற்பட்டவர் பண்ணக்கூடாது, இப்பேற்பட்ட பண்ணணும், இதெல்லாம் சொல்றது இல்லையா? சாஸ்திரீய விஷய சாஸ்திரேனைவ அதிகாரி விசேஷனானி வக்தவியானி தாதிருஷ விசேஷண விசிஷ்டேன புருஷேன கிரியதே சேதேவ ஃபலம் பவதி அன்யதா ஃபலம் ந பவதி தாவதேவ கர்த்தும் சக்யதே. ஃபலம் ந பவதி இத்யபி ந யத்கிஞ்சித் ஃபலம் பவதி. விபரீதம் இல்ல, அனுகூலமா கூட வரலாம் சில சமயத்துல. அங்க சொல்லப்பட்ட ஃபலம் வராது. இதானி மோக்ஷார்த்தம் பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவியா இது மன்யதா மோக்ஷோ ந பவதி. இப்போ அவ்வளவுதான், வேற ஏதாவது ஃபலம் இருக்கலாமோ இல்லையோ, இல்லைக்கா? அந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தம் புரியுறது வராதா? எல்லாமே விபரீத பலம் கூட வரல, சொல்லலன்னா அனுகூலமா கூட வரலாம். அத்தலத்துவன விவக்ஷிதம் தது நவதி தாவது அந்நத் கிமபி பவேத், கதாச்சித் பிரதிகூலம் கதாச்சித் அனுகூலம், எது கிமபி பவேத். அதா யஸ்ய சம்பத்தி இத இஹ அதிகாரி விசேஷணதையா, அதிகாரிக்கு விசேஷணம் அது, அந்த பண்றவனுடைய விசேஷணங்கள் எல்லாம் இருக்கான்னு பாக்கணும். அதிகாரி விசேஷணத்தையா பிரம்ம விசாரஸ்ய சாதனம் தத் பூர்வபாவி இது விஞ்ஞாயதே. இப்ப எங்க என்ன சொல்ல போறாரு தெரியுமா? பூர்வமீமாம்சா அத்தியன அனந்தரம், வேதாத்தியன அனந்தரம், பூர்வமீமாம்சா அத்தியன அனந்தரம் பிரம்ம ஜிஜ்யாசா கர்த்தவியா, அதோட போச்சு. அர்த்த சங்கிரகம் கூட படிக்காம வந்துட்டு இருக்கா. அஸ்து பசியாம
4: அஷ்டவருஷத்வாதியுக்தப்ரஹ்மணாத்யுபயுக்தஉபநயனசம்ஸ்காரபூர்வகஸ்யஸ்வாத்யாயோத்யேதவ்யஹ இதி ஸ்வவிதிப்ரயுக்ததயா நித்யப்ராப்தஸ்ய நியமஉபாசிதஆச்சார்யமுக்ளப்தஅக்ஷரக்ரஹணரூபஸ்ய அர்த்தஜ்ஞானஃலஸ்ய வேதாத்யயனஸ்ய ப்ரஹ்மவிசாராத்
3: கிமபி நாஸ்தி வேதாத்தியன அனந்தரியம் அத சப்தார்த்தா இத்யஸ்து. வேதாத்தியன அனந்தரியம் அத சப்தார்த்தா இத்யஸ்து தாவதேவ. அன்யத் சர்வம் வேதாத்தியனஸ்ய விசேஷணம், அது சும்மா விசேஷணங்கள் போட்டதில்லை, அதுக்கு ஒரு உபயோகம் இருக்கு, அது பிராசங்கிகமான உபயோகம். தது இதானிம் பவதாம் கிருதே போதயித்தும் க்ளேஷோ வர்த்ததே. அஸ்து யதாஸ்ருதார்த்தம் வதந்து, அனந்தரம் விசேஷணானாம் கிருத்யம் வதி பஷ்யாம.
4: உபநயனம் தூ அஷ்டவர்ஷாத் அனந்தரம்
3: வேதாத்தியன அனந்தரம் பிரம்ம ஜிஜ்ஞாசா கர்த்தவியா இது பவது இது பூர்வபக்ஷ கிரியதே. வேதாத்தியனஸ்ய விசேஷணானி தீயந்தே, ஏகைகம் விசேஷணம் வியாக்கியாயதாம். அத்ர அத சப்த பக்ஷாந்தர பரிக்ரஹார்த்த, அத்ர அத சப்த அயமேவ அத சப்த பக்ஷாந்தர பரிக்ரஹ இது உச்சதே ஹலோ ததேவ. அஷ்டவர்ஷத்வாதி யுக்த அஷ்டவர்ஷத்வாதி யுக்த பிராமண ஆதி உபயுக்த பிராமணஸ்ய உபயுக்தஹ கிம் உபநயன சம்ஸ்கார உபன் தாதிருஷ உபநயன சம்ஸ்கார பூர்வகம் பூர்வகம் வேதாத்தியனம் பூர்வகஸ்ய ஒரு விசேஷணம் எடுத்து பூர்வகம் வேதாத்தியனம் தஸ்ய அனந்தரம்
4: ஸ்வவிதி ப்ரயுக்தத ஸ்வாத்யாயோத்யேதவ்யா இதி ஸ்வவிதி ப்ரயுக்ததயா
3: ஸ்வவிதி ப்ரயுக்ததயா படிக்க கூடாது, ஸ்வவிதி ப்ரயுக்ததயா படிக்கணும், அது உபயோகம் இருக்கு.
4: ஸ்வவிதி
3: ப்ரயுக்ததயா நித்ய ப்ராப்தஸ்ய கஸ்ய வேதாத்தியனஸ்ய வேதாத்தியனஸ்ய எல்லாமே வேதாத்தியனத்தினுடைய விசேஷம் தான். அப்படி பாரு, வேதாத்தியனசி விசேஷம் அஷ்டவருஷத்வாத்யுக்த பிராமணாத்யுபயுக்த உபநயன சம்ஸ்கார பூர்வகஸ்ய வேதாத்தியனஸ்ய. அப்புறம் ஸ்வவிதி பிரயுக்ததையா, ஸ்வாத்தியாயோத்யேதவ்யான விதி மூலமா தானே வேதாத்தியனம் பண்றது. அது வேதாத்தியன விதி அது ஸ்வாத்தியாய அத்யேதவ்யா, அதனால நித்திய பிராப்தம் அவசிய கர்த்தவியதையா பிராப்தம். அவர் சொல்லுவார், அதுக்கப்புறம் சொல்லணும் இல்லையா, குருமுகோச்சாரண அனுச்சாரணம்
4: பூர்வம்
3: கர்த்தவியம் அஸ்தி, தரி ததனந்தரம் தாதுஷ வேதாத்தியனம் கிருத்வா சாங்க வேதாத்தியனம் கிருத்வா இதே யாவத் சாங்க வேதாத்தியனம் கிருத்வா பிரம்ம விசார கர்த்தவ்யம். அத்ர
4: பிராமணாத்யுபயுக்த
3: குத்ர
4: அத அஷ்ட வர்ஷத்வாதி யுக்த பிராமணாத்யுபயுக்த
3: சத்யம் ஆதி சப்தேன த்ரைவர்ணிகாஹ த்ரிஷ்யந்தே த்ரயாணம் வேதாத்தியனே அதிகாரஹ வர்த்ததே க்ஷத்ரியாஹ வைஷ்யாஶ்ச இதி. ஏதாதஶம் வேதாத்தியனமேவ அத சப்த வேதாத்தியனானந்தர்யம் யுஜ்யதே ச வேதாத்யயனானந்தரம் ப்ரஹ்ம விசார கர்த்தவ்யஹ இதி யுஜ்யதே. குதஹ யுஜ்யதே தர்மவத் ப்ரஹ்மணஹ அபி
4: வைதிக சித்தத்வாத்
3: வேதைக சித்தத்வாத்
4: இத்யஸ்ய. வேதைக சித்தத்வாத்
3: வேதைக வேத்யம் கலு ப்ரஹ்ம, தர்ம ப்ரஹ்மணி வேதைக வேத்யே ஒரு ஸ்மிருதி இருக்கு. தர்ம ப்ரஹ்மணி த்யோஜனம், தர்மவும் ப்ரஹ்மவும் இது ரெண்டும் தான் வேத வேதைக வேத்யமா இருக்கு. தர்ம வேதேனைவ அவகந்தும் சக்கியதே, வேத பிரதிபாத்யா பிரயோஜனவான் அர்த்தோ தர்ம. வேதைக போத்தியம் அதிருஷ்ட விஷயமா இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. காரியகாரண பாவம், இப்படி பண்ணா இப்படி ஃபலம் வருன்றது வேதம் தான் சொல்லணும். அதனால நஷ்டசாக்காக அநேகாக பவந்தி, இதானி எத்யத் கிரியத்தை சர்வசிய மூலம் உபலப்யதே இதுனா, பரந்து நஷ்டசாக்காக பவந்தி. தரி வேதைக வேத்யத்வம் தர்மஸ்ய யதா அஸ்தி ததா பிரம்மணஹ அபி அஸ்தி. தரி வேதவாக்கியான்யேவ அத்ர பிரம்மணி பிரமாணத்வேன விசாரணீயானி பவந்தி. தரி வேதாத்யயனம் கிருத்வா இது சம்யக் அஸ்தி.
4: விசாரிக்க
3: வேண்டிய வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்களாச்ச, அந்த வாக்கியங்களே
4: தெரியாதுன்னா
3: சக தாதிருஷேன வாக்கியானி ந ஸ்மர்த்தும் சக்யந்தே, தரிஹி விசாரஸ்து ந சக்யதே.
4: அதஹ கேவலாத்யயனானந்தரம் ப்ரஹ்மவிசாரஹ இதி சேத்.
3: கேவலாத்யயனானந்தரம், கேவலாத்யயனன்னா பூர்வமீமாம்சை படிக்காமல் கேவலம் வேதாத்யயனம் மட்டும் பண்ணி,
4: வேதாங்க பர்யந்தம்
3: சாங்க வேதாத்யயனம் மட்டும் பண்றதுக்கு அப்புறம் ப்ரஹ்மவிசார கர்த்தவ்யஹ இதி சேத்.
4: பவது நாம தாதிருஷம் அத்யயனம் ததனந்தரம் து தர்மவிசாரஹ தஸ்ய தத் அசித்தௌ சித்திய பாவாத்.
3: இப்ப சித்தாந்தத்துக்கு வர்றார், இப்ப என்ன சொல்றார், பவது நாம ததா தாதிருஷம் அத்யயனம், அந்த அத்யயனம் வேண்டாம் நான் சொல்லல, அத்யயனம் கிருத்வா ஏவ அத்யயனம் நியதமேவ வேதாத்யயனம் அகிருத்வா பிரம்ம விசார கர்த்தவ்யா இது அஸ்மாபி ந விவக்ஷிதம் வேதாத்யயனம் கிருத்வைவ, பரந்து தாவன் மாத்திரம் கிருத்வா ஜனா ததனந்தரம் தர்ம விசாரஞ்ச கிருத்வா ஏவஞ்ச அவ்யவஹித பூர்வம் கிம் அஸ்தி இத்யுக்தே தர்ம விசாரம் ஏவஞ்ச சாங்க வேதாத்யயனம் கிருத்வா தர்ம விசாரஞ்ச கிருத்வா அனந்தரம் பிரம்ம விசார கர்த்தவ்யா இத்தேவ சாஸ்திரம் ஆரப்யதே இதி. சமயஹ ஜாயமான அஸ்தி, ஏகம் அம்சம் சூசயித்வா அத்ய சமாபயாமி. அத்ர இமானி விசேஷணானி கிமர்த்தம் ஸ்தாபிதானி இத்யுக்தே, பிராபாகர மத கண்டனாய. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத விஷயம் இல்லை, ஆனா இப்போ அது புரிஞ்சுக்க முடியாது. பிராபாகர மதம் அத்த ஏகம் வர்த்தது. வேதாத்தியனம் ஸ்வவிதி பிரயுக்தம் இல்ல, அத்தியாபன விதி பிரயுக்தம்னு ஒரு மதம். இங்கு இந்த மதத்தை எல்லோரும் வந்து கண்டனம் பண்றார். பாட்ட மீமாம்சையிலும் கண்டனம் பண்றார். மீமாம்சை ரெண்டு வகையா இருக்கு இல்லையா, பிராபாகர மதம் பாட்ட மதம் தான். அந்த பாட்ட பட்சத்திலேயே இது கண்டனம் பண்றது, பிராபாகர மதத்தை கண்டனம் பண்றது. என்ன அது? அத்தியந்தம் சங்கேபேன வதாமி. அத்த வேதாத்தியனம், வேதாத்தியனத்துக்கு டைரக்டா விதியே கிடையாதுன்னு பிராபாகரருடைய மதம். அப்ப இருக்கே சுவாத்தியாயோத்தியதவையான்னு இருக்கேன்னு கேட்டால், இல்ல அந்த சுவாத்தியாயோத்தியதவியா இது கேனா இது நோக்தம், சுவாத்தியாயா அத்தியதவியா அவ்வளவுதான். அது யா கேன கர்த்தவியம் இது நோச்சதே தத்திர. தரி நியோஜ்யா நாஸ்தி, நியோஜ்யா நியோஜ்யானா யா நியோகிக்கப்பட வேண்டியவன் யாருக்கு நியோகம், கர்த்தா கஹ குறியாத் கேன அத்தியேதவியம் இது நோச்சதே தரிஹி தது தம் சஹ விதி ந பிரவர்த்ததே, புருஷம் ந பிரவர்த்ததி. இன்னொன்னு, அந்த மாணவன் வந்து வேதம் படிக்க வேண்டிய சமயத்துல ஓ ஏவம் விதிரஸ்தி இது ஞாத்வா பிரவர்த்ததே வா, ந பிரவர்த்ததே கலு. எவஞ்ச யம் பிரதி அயம் வினி நியோக கர்த்தவியா சதோ அவ்யுத்பன்னா. யஸ்மின் காலே, யஸ்மின் காலே அயம் விதி பிரவர்த்ததே இது வக்தவியம், தஸ்மின் காலே வேதாத்தியனஸ்ய யஹ கர்த்தா சஹ அவ்யுத்பன்னா இது கிருத்வா சஹ விதினா அவகத்ய கர்த்தும் ந பிரபவதி இது ஸ்திதே. வேதாத்தியனம் தூ ஸ்வவிதி பிரயுக்தம் ந இது தஸ்ய மதம். ஸ்வவிதி ந சாட்சாத் விதி, வேத ஸ்வாத்தியாயோத்தியேதவ்யஹ இது ஸ்வாத்தியாய விதி இத்யுச்யதே. ஏதத் வாக்ய பலாத் மாணவகஸ்ய வேதாத்தியனம் ந பவதி. தரி கதம் இத்யுக்தே அத்யாபன விதி பலாத் இது வததி வததி ஸ. அத்யாபன விதி இது கஷ்டன விதி, அஷ்ட வருஷம் பிராமணம் உபநயிதா தம் அத்யாபயிதா இது அத்யாபகம் பிரதி விதிரஸ்தி வித்யந்தரம். தரி அத்யாபகஸ்து கதா அத்யாபகோ பவதி, கஷ்டித் சாத்ரஹ அஸ்தி சேதேவ குலு அத்யாபகோ பவதி. தரி அத்யாபகஸ்து அத்யாபனே பிரவர்த்தஹ ஸ்வஸ்ய அத்யாபனார்த்தம் கஷ்டித் கஞ்சித் கிருண்ணாதி இது கிருத்வா தஸ்ய அத்யயனம் பவிஷ்யதி. இப்படி இன்டைரக்டா வரணும். அத்யாபகனுக்கு அத்யாபக அத்யாபனே விதிரஸ்தி தத் விதி பலாத் அர்த்தாத் அஸ்ய அத்யயனம் சித்தியதி இது ஏவம் வக்தவ்யம் இது அத்தியந்தம் சங்கேபேன பிராபாகரஸ்ய மதம். இது சரியில்லைன்னு கண்டனம் பண்ணுவார் எல்லோரும். பாட்டமீமாம்சகா ஏவ கண்டயந்தி, அத்வைத வேதாந்தினோபி கண்டயந்தி, விசிஷ்டாத்வைதினோபி பிராயண கண்டயந்தி, பகுத்திர பிராபாகர மதம் ஸ்வீகுர்வந்தி தே பரந்து இதம் கண்டயந்தி இதே சிந்தையாமி. அத்தாப்பி ஏதைரபி கண்டியதே. தத் கண்டனம் கர்த்தும் அபேட்சித அம்சாக சூச்சியந்தி தாவதே. புனஹ விசேஷணானி ஏகவாரம் பட்டந்து. அத அஷ்டவருஷத்வாதி யுக்த
5: ப்ராஹ்மணாத் உபயுக்த உபநயன சம்ஸ்கார பூர்வகஸ்ய
3: அபஷ்யதோ. இந்த உபநயனம் மாணவகஸ்ய சம்ஸ்கார கலு. அஷ்டவருஷத்வாதி அஷ்டவருஷம் பிராமணம் உபநயீத இது அஷ்டவருஷத்வாதி யுக்தஸ்ய பிராமணஸ்ய உபயுக்தஹ அயம் உபநயன சம்ஸ்கார. சஹ உபநயன சம்ஸ்கார கிமர்த்தம் கிரியதே? வேதாத்தியனார்த்தம். வேதாத்தியனார்த்தம் கலு. தரி உபநயன சம்ஸ்காரஸ்து மாணவகஸ்ய சேத் ததுபயுக்தஹ வேதாத்தியன ரூப சம்ஸ்கார வேதாத்தியனார்த்தம் இதம் உபநயனம் சேத் வேதாத்தியனம் அத்யாபனஸ்ய அத்யாபகஸ்ய அத்யாபகத்வ சித்தியர்த்தம் இது ந வக்தவ்யம். வேதா அயம் கிமர்த்தம் வேதாத்தியனம் கரோதி இது பிருஷ்டே பிராபாகரேண கிம் உத்தரம் வக்தவ்யம் ஞாயதே வா. அயம் மாணவகஹ கிமர்த்தம் வேதாத்தியனம் கரோதி இத்யுக்தே அஸ்ய அத்யாபகஹ பவதி கலு தஸ்ய அத்யாபகத்வ சித்தியர்த்தம்
5: ஏவம் தேனேவ வாக்கியேன தஸ்ய
3: இது இது வக்தவ்யம் தயா. இது நியாயம் இல்ல. என்ன அத்யயனம் கிமர்த்தம் கர்த்தவ்யம் இது பிருஷ்டே அயனேன கிமர்த்தம் அத்யயத அத்யயனம் கிரியதே தவ அஸ்ய அத்யாபகத்வம் இதா ததா ததா ஏவ சித்தியர்த்தம். தப்பு இல்லையா? சரியில்ல, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அத்யயனம் அத்யயனம் தூ உபநயனம் கிமர்த்தம் கிருத்தம் வேதாத்தியனார்த்தம் அத்யயனார்த்தம் உபநயன சம்ஸ்கார கிருத தரி உபநயனம் தஸ்ய கிருதே தஸ்ய அத்யா அத்யயன சித்தியர்த்தம். தரி அத்யயனம் உபநயனாதிபூர்வகம் கிரியமாணம் அத்யயனம் மாணவகஸ்ய பலம் ஜனயதி இத்தியவ வக்தவ்யம். அர்த்தஜானாதி ரூபம் பலம் தஸ்யைவ கலாந்தரே ஜனயிஷ்யதி காலாந்தரே ஜனயிஷ்யதி இத்தியவ வக்தவ்யம் இது சூச்சனார்த்தம் இதம் உக்தம். எதத் விஷயே மகான் விசாரஹ அத்ர
5: அத்யாபகத்வாபி சித்யத்யே
3: அத்யாபகத்வம் சித்யதோ தத் அர்த்தாத் சித்யதோ அயம் கிமர்த்தம் அத்யயனம் கரோதி இது பிருஷ்டே அத்யாபகஸ்ய அத்யாபகத்வ சித்யர்த்தம் இது கோபி வததி வா. நான் படிக்கலன்னா அவருக்கு பாடம் நடத்த முடியாது, அதனால நான் படிச்சுட்டேன் அப்படின்னு. இப்போ இப்போ இதானே தசைவ பிரவர்த்ததே அவருக்கு மனசு கஷ்டமாயிடும், அதனால போறேன் பாடார்த்தம் கிமர்த்தம் கச்சது இது பிருஷ்டே. அதான் இதானி பிராபாகர மதமேவ லோகே பிரச்சலதி இது பாதி. அஸ்து. द्वितीय विशेषणम् स्वाध्यायोध्येतव्यः इति स्वविधि प्रयुक्ततया
4: नित्यप्राप्तस्य नियमोपासित
3: आचार्यः नित्यप्राप्तस्य तत्र क्षणं स्थापनीयं स्वाध्यायोध्येतव्यः इति स्वविधि प्रयुक्ततया प्राभाकरेण किं पृष्टं स्वाध्यायोध्येतव्यः इति वाक्यमस्ति परन्तु तत्र नियोज्यः न श्रूयते यार् अन्त अद् पण्डनमो अवन् नियोज्यन् मानवकः नियोज्यः स तु तत्र नोक्तः खलु इति नोक्तश्चेत् कल्पयितुं शक्यते इति समाधानं वक्तव्यम् नियोज्यः नोक्तश्चेत् अस्माभिः कल्पनीयं कल्पयित्वापि स्वाध्यायोध्येतव्यः इति विधिबलादेव वेदाध्ययनं प्रवर्तते इति अवश्यं समर्थनीयम् इति स तु अव्युत्पन्नः खलु इति प्रश्नो भवति सः अव्युत्पन्नो भवतु तथापि सः अन्येन प्रवर्त्यते यः अन्यः पिता वा आचार्यो वा मानवकम् अध्ययने प्रवर्तयति स तु कुतः प्रवर्तयति इत्युक्ते स्वाध्यायोध्येतव्यः इति विधिरस्ति इति कृत्वा प्रवर्तयति अध्यापकस्य अध्यापकत्वमपेक्षते इति कृत्वा प्रवर्तयति इति न एवं खलु कश्चित् पिता पुत्रं वेदाध्ययने प्रवर्तयति किमर्थं वेदाध्ययने प्रवर्तयति इत्युक्ते वेदाध्ययनं कर्तव्यम् इति विधिरस्ति अतः प्रवर्तयामि इति खलु वदति कश्चित् अध्यापको लब्धः तस्य अध्यापकत्वं अध्यापकत्वसिद्ध्यर्थम् इति नोच्यते अतः स्वाध्यायोध्येतव्यः इति स्वविधि प्रयुक्ततया नित्यप्राप्तस्य अङ्गौरु सूचनम् इन्ना अध्ययनं नित्यमावरणम् इल्लया अध्ययनं नित्यम् इति कदा भवति नित्यविधिना प्रयुक्तं चेदेव नित्यं भवति नित्यविधिना उपदिष्टं चेत् नित्यं भवति नित्यविधिर्नाम किं काम्यविधिः नित्यविधिः सूचतेल्लया अध्यापकस्य अध्यापकत्वविधिः काम्यविधिः अध्यापकं प्रति तम् अध्यापयिता इति विधिरस्ति तम् अध्यापयिता इति विधिः काम्यविधिः कामन अध्यापकस्तु यदि इच्छति तदानीमेव कर्तव्यं तेन अवश्यं कर्तव्यम् इति न लभ्यते अवश्यं कर्तव्यम् इति रीत्या यः विधिः प्रवर्तते सः नित्यविधिः इत्युच्यते सन्ध्यावन्दनं कर्तव्यम् इति नित्यविधिः खलु नित्यविधिः नार्थम् अवश्यं कर्तव्यम् इत्यभिप्रायेण यः विधिः प्रवर्तते अकरणे प्रत्यवायो भवति करणे न किञ्चित् फलमस्ति इति न वक्तव्यं तत् प्राभाकरमतम् ऐदु वन्दु लोकत्र प्रसिद्धमा इरुक्किल्लया सन्ध्यावन्दनस्य करणे किमपि फलं नास्तिनु उपन्यासं पण्णुवाङ्ग अदु तप्पु अदु प्राभाकरमतं केवलम्
2: एवं तत्र प्रत्यवाय निवृत्तिरेव फलं
3: इल्ल अदु इल्ल अपडि कडैयदु
2: तदपि देशमतमे
3: अदल्लाम प्राभाकरमतं पा अदल्लाम खंड एर्कनवे खंडनं पण्णियाचु भाटाळ खंडनं पण्णिरुक्कार अदा प्रसिद्धमा पोयिट्टिरुक्क इप्पो ओडिट्टिरुक्क अदुदान ओडिट्टिरुक्क अदु तप्पु अपडि इल्ल नित्य कर्मणां अकरणे प्रत्यवाय परिहार एव फलम् अन्यत् किमपि फलं नास्ति इति न वक्तव्यं तत् प्राभाकरमतमेव तेषां मतं पश्चातनैः सर्वैः खण्डितमस्ति इदानीम् अवगच्छन्तु तावदेव तर्हि अकरणे प्रत्यवायस्तु भवति परन्तु अकरणे प्रत्यवायः यः सम्भाव्यते तद् न भवति अवलदान् सुलकुडात् सन्ध्यावन्दनस्य अकरणे प्रत्यवायो भवति नास्ति इति न परन्तु प्रत्यवायस्य परिहारः अनुत्पत्ति पण्डरदनाल एन फलम् அது பண்ணாம இருந்தா என்ன பிரத்யாயம் வருமோ அது வராது அவ்வளவுதான் சொல்லக்கூடாது அது யாரும் ஒத்துக்கிறது அஸ்து ஏவச்ச நித்திய விதினா போதிதம் சேதேவ நித்தியம் பவதி இதம் அத்யாபக அத்யாபன விதி பிரயுக்தம் அத்யயனம் இத்யுச்சதே சே தத் காம்ய விதி இதி கிருத்வா அத்யயன கச்சித் அத்யாபகஹ நேச்சதி இதி மன்யதாம் அஸ்ய அத்யயனம் ந கர்த்தவ்யம் இத்யேவ ஸ்யாத் இத்யேவ ஸ்யாத் இதம் இதானி ததைவ அஸ்தி அத்யாபகஹ அத்ய பாடம் நேச்சதி மன அஸ்தி மம மாஸ்து நியமோபாசித ஆச்சாரிய முகலப்த அக்ஷரகிரகண ரூபஸ்ய அர்த்தஜான ஃபலஸ்ய இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஃபலங்கள் எல்லாம் அந்த மாணவனுக்கு தான் வருது மாணவகசியோ பவதி அபிச்ச நியமோபாசித ஆச்சாரிய முகலப்த அக்ஷரகிரகண ரூபஸ்ய அந்த விசேஷணம் எதுக்குன்னா அவ்வளவு ஸ்ரத்தையோட அர்த்தம் அவ்வளவு ஆதரமாக நியமங்கள் எல்லாம் பரிகிரகம் பண்ணி நியம பரிகிரக பூர்வகம் ஆச்சாரிய சுஷ்ரூஷாதிக்கு பூர்வகம் சிரமப்பட்டு பண்ணக்கூடிய இந்த அத்தியனத்தினுடைய ஃபலம் என்ன கேட்டா ஆச்சாரியனுடைய ஆச்சாரியத்துவ சித்தின்னு சொல்லக்கூடாது யா ஏவம் அத்தியந்தம் ஸ்ரத்தையா அநேக விசேஷணானி சங்கிரஹ்யா இத்யுக்தே நியமான் சங்கிரஹ்யா மாணவகஹ கரோதி தஸ்ய ஃபலம் அவசியம் தஸ்யைவ வக்தவ்யம் அர்த்தஜானாதி ரூபம் ஃபலம் பிரதமதஹ அக்ஷரகிரஹணம் அனந்தரம் அர்த்தஜானம் பர்யந்தம் ஃபலம் தஸ்யைவ வக்தவ்யம் பூர்வகஸ்ய வேதாத்யயனஸ்ய ஏவஞ்ச ஏதாதிருஷ விசேஷணானாம் ஸ்தாபனேன கிம் சூச்யதே இத்யுக்தே அத்ர ப்ராபாகரமதம் ந न स्वीकर्तव्यम् इति सूचनार्थं तानि विशेषणानि दत्तानि तद्विषये बहु लिखितं व्याख्याकारैः अस्माकम् इदानीं तन्नापेक्षते एतदर्थं तानि विशेषणानि इति ज्ञातव्यं तावदेव यतः व्याख्याकाराः कुतः लिखन्ति इत्युक्ते केककूडादि इवळु एतनमान ऊर्मीमांस पठिचण्ड् वर्णं ताने चलपोरार् அம்மா நீங்க படிக்காம வந்துருந்தா நான் என்ன பண்றது? யார் தீட்சிதே என்று கேப்பா. அத்திய சமாதானம்.
6: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனை. தலைப்பு எப்போ வருவாரோ. பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: வேதபாடாக ருக்வேத க்ரமபாடஹ.
1: ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் அக்னிமீளே ஈளே புரோஹிதம் புரோஹிதம் யஜ்ஞஸ்ய புரோஹிதமிதி புரஹாஹிதம் யஜ்ஞஸ்ய தேவம் தேவம் ரித்விஜம் ரித்விஜமித்யரித்விஜம்.

0: ஸ்வஸ்தயே ஸ்வஸ்தய இதி ஸ்வஸ்தயே ஓம்
1: ஓம் வாயவாயாஹி வாயோ இதி வாயோ ஆயாஹி யாஹி தரிசதா.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ அயுக்த நாமாவளி, பிரசன்டட் பை கானு ராமசுவாமி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 67. Thank you.

ஷூச்சிஷ்வசூரந்தரிஷசோத்தேதிருஷத்வாரசோமசாகோஜாத்திஜாத்தம் ரஹத்.

0: நம பார்வதீபதையே அரஹர் மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudri.
2: Shastrarambhe Shishtachara Pariparanartham Mangalacharanam Tu Varnadhvani Matrena Kalpyate.
3: Ipo oru kelvi, edho irukkattum, eppadiyavadu annayam pannidhaanam, illanal ipo shastrarambhathil oru mangalam pannanam illaya. சூத்திரகாரருடைய மங்களம் எங்கே போச்சு? சூத்திரகாரர் பாஷ்யகாரன் மங்களம் பண்ணியிருக்கார். ஸ்தோத்திரம் பத்தியம் கிருதம் அஸ்தி பாஷ்யகாரேன, சூத்திரகாரேன மங்களம் குத்திர கிருதம். அப்ப சூத்திரகாரருடைய ஒரு மங்களம் இருக்கணும் இல்லையா? அந்த மங்களம் தான் அதசப்தம். அதசப்தசிய மங்களார்த்தகத்துவம் எது ந உச்சியேத தரி சூத்திரகாரேன மங்களம் நைவ கிருதம் இது சாத். சூத்திரகாரர் மங்களமே பண்ணலேன்னு வரும். அத்த கிங் கர்த்தவியம் இத்தியுக்தே அதசப்தசிய கதஞ்சித் மங்களார்த்தகத்துவம் வக்தவியமேவ இது கஷ்டித் பூர்வபக்ஷி பிருச்சதி. தம் பிரதி தஸ்ய கிருதே சமாதானம் தீயதே. கிம் பண்ணணும் இல்லையா? சாஸ்திர ஆரம்பே சிஷ்டாச்சார பரிபாலனார்த்தம் மங்களம் கர்த்தவியம் சூத்திரகாரேண.
2: வர்ணத்வனி மாத்திரேண
3: மங்கள ஆச்சரணம் தூ சூத்திரகாரேண கிருதம் வா இத்துக்தே கிருதம் கதம் கிருதம் வர்ணத்வனி மாத்திரேண கல்பியதே. என்ன சமாதானம் வந்தது? சூத்திரகாரர் எப்படி மங்களம் பண்ணினார் கேட்டா அதான்னு சொல்லிட்டு தான் மங்களம் பண்ணினார், சந்தேகமே இல்லை. ஆனால் அதசப்தசிய உச்சாரண மாத்திரேண மங்களம் சித்தியதி யதா சங்கத்வனிஹி மங்களம் கரோதி இது. தத்ர சத்கர்மணா ஆரம்ப காலே கஷ்டித் சங்கத்வனிம் கரோதி இது மன்யதா. சங்கத்வனி கண்டாநாதா ஏதத் சர்வம் மங்களம் மங்களார்த்தமேவ கிரியதே. அந்த சப்தசிய வாச்சியார்த்தா மங்களம் வா? ஏதாவதா தஸ்ய சப்தசிய கோபி வாச்சியார்த்தா அஸ்தி வா? நாஸ்தி. சப்தசிய கோபி அர்த்தோ நாஸ்தி. தச அர்த்தம் வினாபி சப்தத்வனி மாத்திரேண மங்களம் சித்தியதி கலு. மங்களரூபம் பிரயோஜனம் சித்தியதி. மங்களரூபம் பிரயோஜனம் சித்தியதி தத்வதேவ அத்ராபி அதசப்தஸ்ய உச்சாரண மாத்திரேண மங்களம் சித்தம் தஸ்ய வாச்சியார்த்தஸ்து அன்யோ போது. சங்கத்வனேஹ கோபி வாச்சியார்த்தோ நாஸ்தி. அதசப்தஸ்ய து வாச்சியார்த்தஹ வாக்கியார்த்தே அன்வய யோக்யஹ வாச்சியார்த்தஹ அன்யஹ போது. அர்த்தம் ஆயிட்டா? அதான்னு சொன்னாலே போறும் மங்கள காரியம் ஜாதம். மங்களம் மங்கள சித்தியர்த்தம் அதா இது உச்சதே சத் பர்யாப்தம் மங்களம் ஜாதம். வாக்கிய அன்வய யோகியா அர்த்தா மங்களம் இது நா. அதசப்தசிய வாச்சியார்த்தா மங்களம் நா. அதசப்தசிய கதனேன மங்களரூபம் பிரயோஜனம் பவதி. பிரயோஜனம் வேறே, அர்த்தம் வேறே, வாச்சியார்த்தம் வேறே. தரி வாச்சியார்த்தகா ஆனந்தர்யமேவ ஏவஞ்ச ஆனந்தர்ய ரூபம் வாச்சியார்த்தமாதாய இவ அதசப்தம். அதசப்தசிய வாக்கியே பிரயோக வாக்கிய கடகதையா தஸ்ய பிரயோகஸ்து ஆனந்தர்யார்த்தாபிதானத்வாரா இவ தஸ்ய து உச்சாரண மாத்திரேண மங்களம் பவதி இது வக்தவ்யம். வர்ணத்வனி மாத்திரேண கல்பியதே அதா இது வர்ணத்வனி தாவதா மங்களம் சித்தம் பர்யாப்தம். சூத்திரகாரஸ்ய விக்னோ நாஸ்தி சேதபி சிஷ்டாச்சார பரிபாலனார்த்தம் கர்த்தவ்யமேவ ஏ ஸ்ரோத்ருணாம் விக்ன நிவர்த்தியர்த்தம் அப்படி கிரியதே மங்களம். சூத்திரகாரஸ்ய விக்னோ நாஸ்தி அஸ்மாகம் வர்த்ததே விக்னஹ அதா ஸ்ரோதாரோபி ஏவம் ஏதத் ஸ்லோகம் படித்வா ததீயம் விக்னம் நாசயேயுஹ இத்தியபி புத்தியா குருவந்தி கலு தத் கர்த்தவ்யமேவ. ஓம் இது நோக்தம் கலு. ஓம் இது நோக்தம் சூத்திரகாரேண நோக்தம் மாத்வ சம்பிரதாயே அஸ்தி ததா. ஓம் இது படந்தி தத் ஸ்வகீயம் யோஜ்யதே சூத்திரகாரேண நோக்தம் ததா. ஓம் இது சூத்திரகடகம் நாஸ்தி வா ஆதரேண தே படந்தி படந்து விரோதோ நாஸ்தி தாவதேவ.
2: தத்ராபி ஓம் இதி சப்த பிரயோகஸ்ய ஆவசியகதா தேஷாம் நாஸ்தி இதி உக்தம் சக்யதே கிள வர்ணத்வனி மாத்ரேண.
3: தத்ர மகான் விசாரா அஸ்தி. ஓம் ஓம் இதி பூர்வம் உத்தரம் ச யோஜயித்வைவ படனீயம் இதி தேஷாம் ஆக்ரஹ த்ருஷ்யதே தத்தே சமர்த்தயிதம் பஹு யத்னம் குர்வந்தி தத்ர பிரமாணம் நாஸ்தி இதி அன்யே வதந்தி இத்யாதி கோலாஹலஹ தத்ர அஸ்தி. அன்யத்ர ததா நியமோ நாஸ்தி. ஓம் இதி கச்சித் ஆதரேண படதி சேத் படது விரோதோ நாஸ்தி தாவதேவ. ஓம் இது யோஜனம் வினா ந படனீயம் இது இது அந்யத்ர அந்யேஷு சம்பிரதாயேஷு குத்ராபி ந த்ருஷ்யதே
2: நச்சாயம் பக்ஷாந்தர பரிக்ரஹார்த்தஹ பூர்வம் ஏகஸ்ய அனுக்ததயா தத் பிரசங்க அபாவ.
3: இன்னொரு பக்ஷாந்தர பரிக்ரஹார்த்தஹ அத சப்த அது சில இடத்துல பார்க்க முடியும். ததபி அத்ர நாஸ்தி இது பக்ஷாந்தர பரிக்ரஹார்த்தம் இத்யுக்தே கஷ்டன விசாரஹ ஆரப்யதே இது மன்யதாம் சப்தஹ நித்யோ வா நவா இது விசாரஹ ஆரப்யதே தத்ர நித்யஹ இது பக்ஷே ஏதே தோஷாஹ இது பிரதிபாத்ய அத அநித்யஹ ஏவம் கிரந்தேஷு லிக்யதே கலு அதச யதி அநித்யஹ அத்ர அத சப்தஸ்ய கோர்த்த இத்யுக்தே பக்ஷாந்தர பரிக்ரஹ பூர்வம் ஏகம் பக்ஷம் உக்த்வா தத்ர விசாரம் பரிசமாப்ய யதா பக்ஷாந்தரம் ஆரப்யதே ததானீம் அத இதி ஸ்தாபயந்தி பிராயண உத இதி ஸ்தானேபி அத இதி வதந்தி சஹ தஸ்மின் அர்த்தே அத்ர அத சப்தஹ இதி இதி வக்தும் சக்யதே வா ந சக்யதே அஸ்தி
2: பக்ஷேன
3: இவ பூர்வம் கோபி பக்ஷாந்தரம் கோபி விசாரஹ ஆரப்தஹ இதி நாஸ்தி தஸ்மாத் சோபி அர்த்தஹ அத்ர ந சங்கச்சதே நிரதா
2: நச்சாயம் பக்ஷாந்தர பரிக்ரஹார்த்தஹ பூர்வம் ஏகஸ்ய அனுக்ததயா தத் பிரசங்க அபாவாத்
3: ஏகஹ பக்ஷஹ பூர்வம் உக்தஸ்சேத் பக்ஷாந்தரம் கிரஹீதம் அத சப்தஹ பிரயோக்தம் சக்யதே இதானி ஏகஸ்யாபி அனுக்ததயா தஸ்ய பிரசங்க ஏவ ந பவதி தத் பிரசங்க அசம்பவாத்
2: நவ போஜன போஜன கமனாதிவத் அநியதம் யத் கிஞ்சித் பூர்வ விருத்திம் அபேக்ஷ்ய
3: பூர்வ
2: விருத்தம் அபேக்ஷ்ய அயம் அத சப்த பிரயோகஹ
3: ஏவஞ்ச கிஞ்சாதம் இத்யுக்தே ஏதாவதா விசாரேண ஆரம்பார்த்தகத்வம் ந கடதே மங்கள அர்த்தகத்வம் ந கடதே மங்களம் மங்களம் து வாச்யார்த்தோ ந மங்கள பிரயோஜனகம் பவதி மங்களம் வாச்யார்த்தஹ இதி நாஸ்தி இது ஜாதம் நாஸ்தி நாஸ்தி அனந்தரம் பக்ஷாந்தர பரிக்ரஹார்த்தஹ அத சப்தஹ இத்யபி ந தர்ஹி ஆனந்தர்யார்த்தகஹ ஏவ இதி நிர்ணயதம் அஸ்து தர்ஹி ஆனந்தர்ய பிரதியோகிகஹ கஸ்மாத் அனந்தரம் கஸ்மாத் அனந்தரம் யஸ்மாத் கஸ்மாச்சித் அனந்தரம் இதி பவதி வா ந தர்ஹி வ்யர்த்தம் பவதி தது லிகதி பஷ்யது ந ச பட்டது
2: நவ
3: அத்த நச்ச இது அஸ்தி நவ
2: நவ போஜன கமனாதிவத் அநியதம் யத் கிஞ்சித் பூர்வ விருத்தம்
3: யத் கிஞ்சித் பூர்வ விருத்தம் போஜனம் கமனம் ஏதோ ஒன்னு சர்வோபி மனுஷ்யா கிஞ்சித் கிருத்வைவ கலு கிஞ்சித் கரோதி தரி போஜனம் கிருத்வா அதுவா போஜனம் அகிருத்வா சந்தியாவந்தனம் கிருத்வா கிமபி அநியதம் அநியதம் யத் கிஞ்சித் பூர்வ விருத்தம் அபேக்ஷ்ய
2: அயம் அத சப்த
3: இது வக்தும் சக்யதே வா ந ந சக்யதே
2: நியத சாமக்ரி பூதஸ்ய கஸ்யசித் அத்ர விவக்ஷிதத்வாத்
3: நியத சாமக்ரி பூதஸ்ய நியதமான ஏதோ ஒன்று இருக்கணும் சாமக்ரி பூதமா இருக்கணும் சாமக்ரினா என்ன சாமக்ரி இது சப்தஸ்ய அர்த்தக
2: காரியோத்பாதனம் சாத்யம் உத்பாதக
3: காரண சமூக சாமக்ரி சமக்ரதா சமக்ரம் ந கம்ப்ளீட் அர்த்தத்துல சொல்றது இல்லையா சமக்ரதா இப்போ கடம் பிரதி அநேகானி காரணானி சர்வேஷாம் சமுதாய அபேட்சதே கலு ததாய கட நிஷ்பத்தி எத்கிஞ்சித் தண்டோ வர்த்ததே சக்கரம் வர்த்ததே கடவு நபவதி சர்வேஷாம் சமூக அபேட்சதே தரிஹி அத்ர ததேவ நியதம் எதி சாமக்ரி பவதி தரிஹி அக்ரே காரியம் பவிஷ்யதி எத்கிஞ்சித் ஏகம் காரணம் அஸ்தி இது கிருத்வா காரியம் நபவதி கிந்து காரண காரணானாம் சாமக்ரி காரண சாமக்ரி இதி வதாம காரண காரணானாம் சமக்ரதா எத்ர எத்ர காரணம் தத்ர காரியம் அவ்யோஹிதோத்ரக்ஷணே காரியம் இதி வக்தும் ந சக்யதே பரந்து எத்ர காரண சாமக்ரி அவ்யோஹிதோத்ரக்ஷணே காரியம் பவதி இதி வியாப்திரஸ்தி காரண சாமக்ரியாக காரியவியாபியத்துவ நியமாத் இது லிகந்தி ஏகைகம் காரணம் காரணம் காரியவியாபியம் தான் ஏதோ ஒரு காரணம் இருந்ததுனால காரியம் வராது காரண சாமக்ரி அஸ்தி வா தரி அவசியம் காரியம் பவிஷ்யதி தஸ்மாத் தன் நியதம் அந்த சாமக்ரி இருக்கணும் அந்த சாமக்ரி அத்ர விவக்ஷிதா காரண சாமக்ரி கஸ்யா கிம் பிரதி பிரம்ம விசாரம் பிரதி பிரம்ம ஜிஜ்ஞாசாம் பிரதி அவசியம் அபேக்ஷிதா யா காரண சாமக்ரி சா அத்ர விவக்ஷிதா யஸ்மின்
2: சாதனம்
3: சாதனம்ச்சாரத்துக்கு எது சாதனமா இருக்கோ அதிகாரி விசேஷணமாக இருக்கோ அதிகாரி விசேஷணம்னா யாதிருஷ விசேஷண விசிஷ்டஸ்ய அத்ர அதிகார அதிகாரம்னா என்ன பலபோக்திருத்வ சமானாதிகரண கர்த்திருத்வம் அதிகாரா இது மீமாம்சகா ததேவ கர்த்திருத்தம் அஸ்தி இது கிருத்தா அதிகாரோ வருத்ததே யாரு வேணா பண்ணலாம், ஆனா பண்றதா இருந்தா பலம் கிடைக்கணுமே, பலம் கிடைக்கும்படியா பண்றதுக்கு இருக்கு தேவையான சாமர்த்தியம், அதுக்கு அதிகாரம்னு பேர். அவனுக்கு அந்த தர்க்க சாஸ்திரத்துல அதிகாரம் இல்ல, சொன்னா என்ன அர்த்தம், படிக்க கூடாதுன்னு அர்த்தமா, படிக்கலாம், அந்த அளவுக்கு வராதுன்னு அர்த்தம், மேலக்கு வரணுமே, புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு, அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவார் இல்லையா, என்ன அர்த்தம், கர்த்தும்னு சக்கியதேஜனா, கர்த்தும்னு சக்கியதேஜனா, ஃபலம் அபேட்சதே கழு, ஃபலம் யதா சியா ததா கர்த்தவியம், தரி யாதிருஷ விசேஷண விசிஷ்டேன யஸ்மின் கிரியதே யஸ்மின் கிரியமானே தஸ்ய ஃபலம் பவதி தஸ்ய தத்ர அதிகாரா இதி. இப்போ அக்னிஹோத்திரம்னு இருக்கு, அக்னிஹோத்திரம் கதம் கர்த்தவியம் இது தத்ர திருஷ்ட்வா கஷ்டித் ஏவம் ஏவமேவ கரோதி சேத் ஃபலம் நபவதி தத்ர பிரதமதா ஆதானம் கர்த்தவியம், விவாஹம் கிருத்வா அக்னியாதானம் கிருத்வா அனந்தரம் தத் கிரியதே சேதேவ தத் ஃபலம் பவதி, அன்யதா தத் நாடகவத் கர்த்தும் சக்யதே கலு, கர்த்துமேவ ந சக்யதே வா,
2: கர்த்தும் சக்யதே வியாபாரம்
3: ஏவம் கர்த்தும் சக்யதே தத் ஃபலம் நபவதி, தரி கர்த்தும் சக்யதே இத்யேதாவத அதிகாரோ வர்த்ததே இதினா ஃபலபோக்திருத்வ சமானாதிகரண கர்த்தத்வம், கர்த்தம் அஸ்தி மம ஃபலபோக்திருத்தம் அப்படி பவேத் ததா ஃபலபோக்திருத்வ சமானாதிகரணம் கர்த்தத்வம், அர்த்தம் புரியுறது இல்லையா, இந்த மீமாம்சகர் சொல்ற லட்சணம் அது சரியான லட்சணம், ஃபலபோக்திருத்வ சமானாதிகரண கர்த்தத்வம் அதிகார, தரி அது சாஸ்திரம் தான் சொல்லணும், இப்போ எத்தனையோ கர்மாக்கள் நம்ம பண்றது, இந்த கர்மா யாரு பண்ணணும், இப்பேற்பட்டவர் பண்ணக்கூடாது, இப்பேற்பட்ட பண்ணணும் இல்லாம் சொல்றது இல்லையா, சாஸ்திரீய விஷய சாஸ்திரேனைவ அதிகாரி விசேஷனானி வக்தவியானி தாதிருஷ விசேஷண விசிஷ்டேன புருஷேன கிரியதே சேதேவ ஃபலம் பவதி அன்யதா ஃபலம் ந பவதி தாவதேவ கர்த்தும் சக்யதே, ஃபலம் ந பவதி இத்யபி ந யத்கிஞ்சித் ஃபலம் பவதி, விபரீதம் இல்ல அனுகூலமா கூட வரலாம் சில சமயத்துல, அங்க சொல்லப்பட்ட ஃபலம் வராது, இதானி மோக்ஷார்த்தம் பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவியா இது மன்யதா, மோக்ஷோ ந பவதி, இப்போ அவ்வளவுதான், வேற ஏதாவது ஃபலம் இருக்கலாமோ இல்லையோ, இல்ல அந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தம் புரியுறது வராதா, விசேஷணங்கள் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும், அதிகாரி விசேஷணத்தையா பிரம்ம விசாரஸ்ய சாதனம் தத் பூர்வபாவி இது விஞ்ஞாயதே, இப்ப எங்க என்ன சொல்ல போறாரு தெரியுமா, பூர்வமீமாம்சா அத்தியன அனந்தரம் வேதாத்தியன அனந்தரம் பூர்வமீமாம்சா அத்தியன அனந்தரம் பிரம்ம ஜிக்யாசா கர்த்தவியா, அதோட போச்சு, அர்த்த சங்கிரகம் கூட படிக்காம வந்துட்டு இருக்கா, அஸ்து பசியாம
4: அஷ்டவர்ஷத்வாதியுக்தப்ரஹ்மணாத்யுபயுக்தஉபநயனசம்ஸ்காரபூர்வகஸ்யஸ்வாத்யாயோத்யேதவ்யஹ இதி ஸ்வவிதிப்ரயுக்ததயா நித்யப்ராப்தஸ்ய நியமஉபாசிதஆச்சார்யமுக்ஸலப்தஅக்ஷரக்ரஹணரூபஸ்ய அர்த்தஜ்ஞானஃலஸ்ய வேதாத்யயனஸ்ய ப்ரஹ்மவிசாராத்பூர்வபாவித்வம்யுக்தம்,
3: கிமபி நாஸ்தி வேதாத்தியன அனந்தரியம் அதசப்தார்த்தா இத்யஸ்து, வேதாத்தியன அனந்தரியம் அதசப்தார்த்தா இத்யஸ்து, தாவதேவ அன்யத் சர்வம் வேதாத்தியனஸ்ய விசேஷணம், அது சும்மா விசேஷணங்கள் போட்டதில்லை, அதுக்கு ஒரு உபயோகம் இருக்கு, அது பிராசங்கிகமான உபயோகம், தது இதானிம் பவதாம் கிருதே போதயித்தும் க்ளேஷோ வர்த்ததே, அஸ்து யதாஸ்ருதார்த்தம் வதந்து, அனந்தரம் விசேஷணானாம் கிருத்யம் வதி பஷ்யாம,
4: உபநயனம் தூ அஷ்டவர்ஷாத் அனந்தரம்
3: வேதாத்தியன அனந்தரம் பிரம்ம ஜிஜ்ஞாசா கர்த்தவியா இது பவது இது பூர்வபக்ஷ கிரியதே, வேதாத்தியனஸ்ய விசேஷணானி தீயந்தே, ஏகைகம் விசேஷணம் வியாக்கியாயதாம், அத்ர அதசப்த பக்ஷாந்தர பரிக்ரஹார்த்தம், அத்ர அதசப்த அயமேவ அதசப்த பக்ஷாந்தர பரிக்ரஹ இது உச்சதே ஹலோ, ததேவ அஷ்டவர்ஷத்வாதி யுக்த அஷ்டவர்ஷத்வாதி யுக்த பிராமண ஆதி உபயுக்த பிராமணஸ்ய உபயுக்த கிம் உபநயன சம்ஸ்கார, உபன் தாதிருஷ உபநயன சம்ஸ்கார பூர்வகம் பூர்வகம் வேதாத்தியனம், பூர்வகஸ்ய ஒரு விசேஷணம் எடுத்து பூர்வகம் வேதாத்தியனம் தஸ்ய அனந்தரம்
4: ஸ்வவிதி ப்ரயுக்தத ஸ்வாத்யாயோத்யேதவ்யா இதி ஸ்வவிதி ப்ரயுக்ததயா,
3: ஸ்வவிதி ப்ரயுக்ததயா படிக்க கூடாது, ஸ்வவிதி ப்ரயுக்ததயா படிக்கணும், அது உபயோகம் இருக்கு,
4: ஸ்வவிதி
3: ப்ரயுக்ததயா நித்ய ப்ராப்தஸ்ய கஸ்ய வேதாத்தியனஸ்ய வேதாத்தியனஸ்ய எல்லாமே வேதாத்தியனத்தினுடைய விசேஷம் தான். அப்படி பாரு வேதாத்தியனஸ்ய விசேஷம் அஷ்டவருஷத்வாத்யுக்த பிராமணாத்யுபயுக்த உபநயன சம்ஸ்கார பூர்வகஸ்ய வேதாத்தியனஸ்ய. அப்புறம் அதனால நித்ய பிராப்தம் அவசிய கர்த்தவியதையா பிராப்தம் நியமேன உபாசித உபாசிதஹ யஹ ஆச்சார்ய தன்முக முகலப்த அக்ஷர கிரகணம் அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் சொல்லணும் இல்லையா குருமுகோச்சாரண அனுச்சாரணம் பூர்வம் கர்த்தவியம் அஸ்தி தரி ததனந்தரம் தாதுஷ வேதாத்யனம் கிருத்வா சாங்க வேதாத்யனம் கிருத்வா இதே யாவத் சாங்க வேதாத்யனம் கிருத்வா பிரம்ம விசார கர்த்தவ்யம் குத்ர
4: அத அஷ்ட வர்ஷத்வாதி யுக்த பிராமணாத்யுபயுக்த
3: சத்யம் ஆதிசப்தேன த்ரைவர்ணிகாஹ த்ரிஷ்யந்தே த்ரயாணம் வேதாத்யனே அதிகாரஹ வர்த்ததே க்ஷத்ரியாஹ வைஷ்யாஶ்ச இதி ஏதாதஶம் வேதாத்யனமேவ அத சப்த வேதாத்யனானந்தர்யம் யுஜ்யதே ச வேதாத்யனானந்தரம் பிரம்ம விசார கர்த்தவ்யஹ இதி யுஜ்யதே குதஹ யுஜ்யதே தர்மவத் ப்ரஹ்மணஹ அபி
4: வைதிக சித்தத்வா
3: வேதைக சித்தத்வாத்
4: இத்யஸ்ய வேதைக சித்தத்வா
3: வேதைக வேத்யம் கலு பிரம்ம தர்ம பிரம்மணி வேதைக வேத்யே ஒரு ஸ்மிருதி இருக்கு தர்ம பிரம்மணி த்வயோஜனம் தர்மவும் பிரம்மவும் இது ரெண்டும் தான் வேத வேதைக வேத்யமா இருக்கு தர்ம வேதேனைவ அவகந்தும் சக்யதே வேத பிரதிபாத்யஹ பிரயோஜனவான் அர்த்தோ தர்ம வேதைக போத்தியம் அதிருஷ்ட விஷயமா இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது காரியகாரண பாவம் இப்படி பண்ணா இப்படி பலம் வருன்றது வேதம் தான் சொல்லணும். அதனால நஷ்டசாக்காக அநேகாக பவந்தி இதானி எத்யத் கிரியத்தை சர்வசிய மூலம் உபலப்யதே இதுனா நஷ்டசாக்காக பவந்தி தரி வேதைக வேத்யத்வம் தர்மஸ்ய யதா அஸ்தி ததா பிரம்மணஹ அபி அஸ்தி தரி வேதவாக்கியான்யேவ அத்ர பிரம்மணி பிரமாணத்வேன விசாரணீயானி பவந்தி தரி வேதாத்யயனம் கிருத்வா இது சம்யக் அஸ்தி
4: விசாரிக்க
3: வேண்டிய வாக்கியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்களா அந்த வாக்கியங்களே
4: தெரியாதுன்னா
3: சக தாதிருஷேன வாக்கியானி ந ஸ்மர்த்தும் சக்யந்தே தரிஹி விசாரஸ்து ந சக்யதே.
4: அதஹ கேவலாத்யயனானந்தரம் ப்ரஹ்மவிசாரஹ இதி சேத்
3: கேவலாத்யயனானந்தரம் கேவலாத்யயனனா பூர்வமீமாம்சை படிக்காமல் கேவலம் வேதாத்யயனம் மட்டும் பண்ணி
4: வேதாங்க பிரியந்தம்
3: சாங்க வேதாத்யயனம் மட்டும் பண்றதுக்கு அப்புறம் ப்ரஹ்மவிசார கர்த்தவ்யஹ இதி சேத்
4: பவது நாம தாதிருஷம் அத்யயனம் ததனந்தரம் து தர்மவிசாரஹ
3: அவ்யவஹிதபூர்வம் தர்மவிசாரம் கிருத்வா அனந்தரம் பிரம்மவிசார கர்த்தவ்யஹ இத்யேவ சாஸ்திரம் ஆரப்யதே இதி சமயஹ ஜாயமானஹ அஸ்தி ஏகம் அம்சம் சூசயித்வா அத்ய சமாபயாமி அத்ர இமானி விசேஷணானி கிமர்த்தம் ஸ்தாபிதானி இத்யுக்தே பிராபாகர மத கண்டனாய. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத விஷயம் இல்லை, ஆனால் இப்போ அது புரிஞ்சுக்க முடியாது. பிராபாகர மதம் அத்த ஏகம் வர்த்தது. வேதாத்தியனம் ஸ்வவிதி பிரயுக்தம் இல்லை, அத்தியாபன விதி பிரயுக்தம் ஒரு மதம். இங்கு இந்த மதத்தை எல்லோரும் வந்து கண்டனம் பண்றார். பாட்ட மீமாம்சையிலும் கண்டனம் பண்றார். மீமாம்சை ரெண்டு வகையா இருக்கு இல்லையா, பிராபாகர மதம் பாட்ட மதம் தான். அந்த பாட்ட பட்சத்திலேயே இது கண்டனம் பண்றது, பிராபாகர மதத்தை கண்டனம் பண்றது. என்ன அது? அத்தியந்தம் சங்கேபேண வதாமி. அத்த வேதாத்தியனம், வேதாத்தியனத்துக்கு டைரக்டா விதியே கிடையாதுன்னு பிராபாகருடைய மதம். அப்ப இருக்கே சுவாத்தியாயோத்தியதவையான்னு இருக்கேன்னு கேட்டால், இல்ல அந்த சுவாத்தியாயோத்தியதவையா இத்திர கேனா இது நோக்தம், சுவாத்தியாயா அத்தியதவியா அவ்வளவுதான். அது யா கேன கர்த்தவியம் இது நான் நோச்சதே தத்திர தரி நியோஜியா நாஸ்தி. நியோஜியா நியோஜியானா யா நியோகிக்கப்பட வேண்டியவன் யாருக்கு நியோகம் கர்த்தா கஹா குறியாத் கேன அத்தியதவியம் இது நோச்சதே தரி தது தம் சஹா விதி ந பிரவர்த்ததே புருஷம் ந பிரவர்த்தே. இன்னொன்னு அந்த மாணவன் வந்து வேதம் படிக்க வேண்டிய சமயத்துல ஓ ஏவம் விதிர் அஸ்தி இது ஞாத்வா பிரவர்த்ததே வா ந பிரவர்த்ததே கலு எவஞ்ச எம் பிரதி அயம் வினி நியோகா கர்த்தவியா சதோ அவ்யுத்பன்னா யஸ்மின் காலே அயம் விதி பிரவர்த்ததே இது வக்தவியம் தஸ்மின் காலே வேதாத்தியனஸ்ய யஹ கர்த்தா சஹ அவ்யுத்பன்னா இது கிருத்வா சஹ விதினா அவகத்ய கர்த்தும் ந பிரபவதி இது ஸ்திதே வேதாத்தியனம் தூ ஸ்வவிதி பிரயுக்தம் ந இது தஸ்ய மதம். ஸ்வவிதி ந சாக்ஷாத் விதி வேத ஸ்வாத்தியாயோத்தியேதவ்யஹ இதி ஸ்வாத்தியாய விதி இத்யுச்யதே. ஏதத் வாக்ய பலாத் மாணவகஸ்ய வேதாத்தியனம் ந பவதி. தரி கதம் இத்யுக்தே அத்யாபன விதி பலாத் இதி வததி வததி ஸ. அத்யாபன விதி இதி கச்சன விதி அஷ்ட வருஷம் பிராமணம் உபநயிதா தம் அத்யாபயிதா இதி அத்யாபகம் பிரதி விதிரஸ்தி வித்யந்தரம். தரி அத்யாபகஸ்து கதா அத்யாபகோ பவதி? கச்சித் சாத்ரஹ அஸ்தி சேதேவ குலு அத்யாபகோ பவதி. தரி அத்யாபகஸ்து அத்யாபனே பிரவர்த்தஹ ஸ்வஸ்ய அத்யாபனார்த்தம் கச்சித் கஞ்சித் கிருண்ணாதி இது கிருத்வா தஸ்ய அத்யயனம் பவிஷ்யதி. இப்படி இன்டைரக்டா வரணும். அத்யாபகனுக்கு அத்யாபக அத்யாபனே விதிர் அஸ்தி தத் விதி பலாத் அர்த்தாத் அஸ்ய அத்யயனம் சித்தியதி இது ஏவம் வக்தவியம் இது அத்தியந்தம் சங்கேபேண பிராபாகரஸ்ய மதம். இது சரியில்லைன்னு கண்டனம் பண்ணுவார் எல்லோரும். பாட்ட மீமாம்சகா ஏவ கண்டயந்தி, அத்வைத வேதாந்தினோபி கண்டயந்தி, விசிஷ்டாத்வைதினோபி பிராயண கண்டயந்தி, பகுத்திர பிராபாகர மதம் ஸ்வீகுர்வந்தி தே பரந்து இதம் கண்டயந்தி இத்தியோ சிந்தையாமி. அத்தராபி ஏதைரபி கண்டியதே. தத் கண்டனம் கர்த்தும் அபேட்சிதா அம்சாக சூச்சியந்தே தாவதே. புனா விசேஷணானி ஏகவாரம் பட்டந்து. அத
4: அஷ்டவருஷத்வாதியுக்தம்
3: மாணவகஸ்யசம்ஸ்கார கலு அஷ்டவருஷத்வாதி அஷ்டவருஷம் பிராமணம் உபநயீத இது அஷ்டவருஷத்வாதியுக்தஸ்ய பிராமணஸ்ய உபயுக்தஹ அயம் உபநயனசம்ஸ்கார சஹ உபநயனசம்ஸ்கார கிமர்த்தம் க்ரியதே? வேதாத்யயனார்த்தம். வேதாத்யயனார்த்தம் கலு. தரி உபநயனசம்ஸ்காரஸ்து மாணவகஸ்ய சேத் ததுபயுக்தஹ வேதாத்யயன ரூபசம்ஸ்கார வேதாத்யயனார்த்தம் இதம் உபநயனம் சேத் வேதாத்யயனம் அத்யாபனஸ்ய அத்யாபகஸ்ய அத்யாபகத்வ சித்தியர்த்தம் இது ந வக்தவ்யம். வேதாத் அயம் கிமர்த்தம் வேதாத்யயனம் கரோதி இது பிருஷ்டே பிராபாகரேண கிம் உத்தரம் வக்தவ்யம் ஞாயதே வா? அயம் மாணவகஹ கிமர்த்தம் வேதாத்யயனம் கரோதி இத்யுக்தே அஸ்ய அத்யாபகஹ பவதி கலு தஸ்ய அத்யாபகத்வ சித்தியர்த்தம்
2: ஏவம் தேனேவ வாக்கியேன தஸ்ய
3: இது இது வக்தவ்யம் தயா. இது நியாயம் இல்ல. என்ன அத்யயனம் கிமர்த்தம் கர்த்தவ்யம் இது பிருஷ்டே அயனேன கிமர்த்தம் அத்யயதே அத்யயனம் க்ரியதே தவ அஸ்ய அத்யாபகத்வம் இதா ததா ததா ஏவ சித்தியர்த்தம். தப்பு இல்லையா? சரியில்ல, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அத்யயனம் அத்யயனம் தூ உபநயனம் கிமர்த்தம் கிருத்தம் வேதாத்யயனார்த்தம் அத்யயனார்த்தம் உபநயன சம்ஸ்கார கிருத்த தரி உபநயனம் தஸ்ய கிருதே தஸ்ய அத்யா அத்யயன சித்தியர்த்தம். தரி அத்யயனம் உபநயனாதிபூர்வகம் கிரியமாணம் அத்யயனம் மாணவகஸ்ய பலம் ஜனயதி இத்தேவ வக்தவ்யம். அர்த்தஜானாதி ரூபம் பலம் தஸ்யைவ காலாந்தரே ஜனயிஷ்யதி காலாந்தரே ஜனயிஷ்யதி இத்தேவ வக்தவ்யம் இது சூச்சனார்த்தம் இதம் உக்தம். ஏதத் விஷய மகான் விசாரஹ அத்ர
2: அத்யாபகத்வாபி சித்யத்யேவ
3: அத்யாபகத்வம் சித்யது தத்ர்த்தாத் சித்யது அயம் கிமர்த்தம் அத்யயனம் கரோதி இது பிருஷ்டே அத்யாபகஸ்ய அத்யாபகத்வ சித்யர்த்தம் இது கோபி வததி வா? நான் படிக்கலன்னா அவருக்கு பாடம் நடத்த முடியாது, அதனால தான் படிச்சுட்டேன். அப்படிதான் இப்போ இதானே தசைவ பிரவர்த்ததே அவருக்கு மனசு கஷ்டமாயிடும், அதனால போறேன். பாடார்த்தம் கிமர்த்தம் கச்சது இது பிருஷ்டே அதான் இதானி பிராபாகர மதமேவ லோகே பிரச்சலதி இது பாதி அஸ்து. द्वितीय विशेषणं स्वाध्यायोध्येतव्यः इति स्वविधि प्रयुक्ततया
4: नित्यप्राप्तस्य नियमोपासित
3: आचार्यः नित्यप्राप्तस्य तत्र क्षणं स्थापनीयं स्वाध्यायोध्येतव्यः इति स्वविधि प्रयुक्ततया प्राभाकरेण किं पृष्टं स्वाध्यायोध्येतव्यः इति वाक्यमस्ति परन्तु तत्र नियोज्यः न श्रूयते यार् अद् पठनमो अवन् नियोज्यन् मानवकः नियोज्यः स तु तत्र नोक्तः खलु इति नोक्तश्चेत् कल्पयितुं शक्यते इति समाधानं वक्तव्यम् नियोज्यः नोक्तश्चेत् अस्माभिः कल्पनीयं कल्पयित्वापि स्वाध्यायोध्येतव्यः इति विधिबलादेव वेदाध्ययनं प्रवर्तते इति अवश्यं समर्थनीयम् इति स तु अव्युत्पन्नः खलु इति प्रश्नो भवति सः अव्युत्पन्नो भवतु तथापि सः अन्येन प्रवर्त्यते यः अन्यः पिता वा आचार्यो वा मानवकम् अध्ययने प्रवर्तयति स तु कुतः प्रवर्तयति इत्युक्ते स्वाध्यायोध्येतव्यः इति विधिरस्ति इति कृत्वा प्रवर्तयति अध्यापकस्य अध्यापकत्वमपेक्षते इति कृत्वा प्रवर्तयति इति न एवं खलु कश्चित् पिता पुत्रं वेदाध्ययने प्रवर्तयति किमर्थं वेदाध्ययने प्रवर्तयति इत्युक्ते वेदाध्ययनं कर्तव्यम् इति विधिरस्ति अतः प्रवर्तयामि इति खलु वदति कश्चित् अध्यापको लब्धः तस्य अध्यापकत्वं अध्यापकत्वसिद्ध्यर्थम् इति नोच्यते अतः स्वाध्यायोध्येतव्यः इति स्वविधि प्रयुक्ततया नित्यप्राप्तस्य अङ्गौरुसूचनम् एनन्ना अध्ययनं नित्यमावरणम् इल्लया अध्ययनं नित्यम् इति कदा भवति नित्यविधिना प्रयुक्तं चेदेव नित्यं भवति नित्यविधिना उपदिष्टं चेत् नित्यं भवति नित्यविधिर्नाम किं काम्यविधिः नित्यविधिः सूचयतिल्लया अध्यापकस्य अध्यापकत्वविधिः काम्यविधिः अध्यापकं प्रति तम् अध्यापयिता इति विधिरस्ति तम् अध्यापयिता इति विधिः काम्यविधिः कामन अध्यापकस्तु यदि इच्छति तदानीमेव कर्तव्यं तेन अवश्यं कर्तव्यम् इति न लभ्यते अवश्यं कर्तव्यम् इति रीत्या यः विधिः प्रवर्तते सः नित्यविधिः इत्युच्यते इप सन्ध्यावन्दनं कर्तव्यम् इति नित्यविधिः खलु नित्यविधिः न अर्थम् अवश्यं कर्तव्यम् इत्यभिप्रायेण यः विधिः प्रवर्तते अकरणे प्रत्यवायो भवति करणे न किञ्चित् फलमस्ति इति न वक्तव्यं तत् प्राभाकरमतम् ऐदु वन्द लोकत्र प्रसिद्धमा इरुक्कु इल्लया सन्ध्यावन्दनस्य करणे किमपि फलं नास्तिनु उपन्यासं पण्णुवाङ्ग अदु तप्पु अदु प्राभाकरमतं केवलम्
4: एवं तत्र प्रत्यवाय निवृत्तिरेव फलं
3: इल्ल अदु इल्ल अपडि कडैयदु
4: तदपि देशमतमे
3: अदल्लाम प्राभाकरमतं पा अदल्लाम खंड एर्कनवे खंडनं पण्णियाचु भाटाळ खंडनं पण्णिरुक्कार अदुदा प्रसिद्धमा पोयिट्टिरुक्क इप्पो ओडिट्टिरुक्क अदुदा ओडिट्टिरुक्क अदु तप्पु अपडि इल्ल नित्य कर्मणां अकरणे प्रत्यवाय परिहार एव फलम् अन्यत् किमपि फलं नास्ति इति न वक्तव्यं तत् प्राभाकरमतमेव तेषां मतं पश्चातनैः सर्वैः खण्डितमस्ति इदानीम् अवगच्छन्तु तावदेव तर्हि अकरणे प्रत्यवायस्तु भवति परन्तु अकरणे प्रत्यवायः यः सम्भाव्यते तद् न भवति अवलदान् सुलकुडात् सन्ध्यावन्दनस्य अकरणे प्रत्यवायो भवति नास्ति इति न परन्तु प्रत्यवायस्य परिहारः अनुत्पत्ति पण्डरदनाल न फलम् அது பண்ணாம இருந்தா என்ன பிரத்யவாயம் வருமோ அது வராது அவ்வளவுதான் சொல்லக்கூடாது அது யாரும் ஒத்துக்கிறது இல்லை அஸ்து ஏவச்ச நித்திய விதினா போதிதம் சேதேவ நித்தியம் பவதி இதம் அத்யாபக அத்யாபன விதி பிரயுக்தம் அத்யயனம் இத்யுச்சதே சேத் தத் காம்ய விதி இதி கிருத்வா அத்யயன கஷ்டித் அத்யாபகஹ நேச்சதி இதி மன்யதாம் அஸ்ய அத்யயனம் ந கர்த்தவ்யம் இத்யேவ ஸ்யாத் இத்யேவ ஸ்யாத் இதம் இதானி ததைவ அஸ்தி அத்யாபகஹ அத்ய பாடம் நேச்சதி மன அஸ்தி மம மாஸ்து நியமோபாசித ஆச்சாரிய முகலப்த அக்ஷரகிரகண ரூபஸ்ய அர்த்தஜான ஃபலஸ்ய இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஃபலங்கள் எல்லாம் அந்த மாணவனுக்கு தான் வருது மாணவகசியோ பவதி அபிச்ச நியமோபாசித ஆச்சாரிய முகலப்த அக்ஷரகிரகண ரூபஸ்ய அந்த விசேஷம் எதுக்குன்னா அவ்வளவு ஸ்ரத்தையோட அர்த்தம் அவ்வளவு ஆதரமாக நியமங்கள் எல்லாம் பரிகிரகம் பண்ணி நியம பரிகிரக பூர்வகம் ஆச்சாரிய சுஷ்ரூஷாதிக்கு பூர்வகம் சிரமப்பட்டு பண்ணக்கூடிய இந்த அத்தியனத்தினுடைய ஃபலம் என்ன கேட்டா ஆச்சாரியனுடைய ஆச்சாரியத்துவ சித்தின்னு சொல்லக்கூடாது யா ஏவம் அத்தியந்தம் ஸ்ரத்தையா அநேக விசேஷணானி சங்கிரஹ்யா இத்யுக்தே நியமானி நியமான் சங்கிரஹ்யா மாணவகஹ கரோதி தஸ்ய ஃபலம் அவசியம் தஸ்யைவ வக்தவ்யம் அர்த்தஜானாதி ரூபம் ஃபலம் பிரதமதஹ அக்ஷரகிரஹணம் அனந்தரம் அர்த்தஜானம் பர்யந்தம் ஃபலம் தஸ்யைவ வக்தவ்யம் பூர்வகஸ்ய வேதாத்யயனஸ்ய ஏவஞ்ச ஏதாதிருஷ விசேஷணானாம் ஸ்தாபனேன கிம் சூச்சதே இத்யுக்தே அத்ர பிராபாகரமதம் ந न स्वीकर्तव्यम् इति सूचनार्थं तानि विशेषणानि दत्तानि तद्विषये बहु लिखितं व्याख्याकारैः अस्माकम् इदानीं तन्नापेक्षते एतदर्थं तानि विशेषणानि इति ज्ञातव्यं तावदेव यतः व्याख्याकाराः कुतः लिखन्ति इत्युक्ते केककूडादि इवळु एतनमान् ऊर्मीमांस पठिचण्ड् वर्णं ताने चलपोरात् அம்மா நீங்க படிக்காம வந்துருந்தா நான் என்ன பண்றது? யார் தீட்சிதே என்று கேப்பா அத்திய சமாதானம்.
5: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த் கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.